0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்தியலை வரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:50. இன்று சக ஆண்டு 1948, ஜெயிஸ்த மாதம் 30 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

இருளை போக்கும் எல்லா விளக்குகளும் விளக்குகளாக, சான்றோர்களுக்கு பொய்கூறாமல் இருக்கும் பொய்யா விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299, அதிகாரம் வாய்மை.

0: இருளை போக்கும் எல்லா விளக்குகளும் விளக்குகளாகா. சான்றோர்களுக்கு பொய்கூறாமல் இருக்கும் பொய்யா விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299, அதிகாரம் வாய்மை.
1: மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிகளாக: காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து. இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு, செய்தி கட்டுரை, சென்னை அஞ்சல். 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான நினைவாற்றல் தக்க வைப்பு சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா பயிற்றுனர் சுவாசினி மோகன் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல் கேட்கலாம், 8:15 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்த காரைக்கால் அரசு ஆயு மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின், கருக்குறிச்சி என் மோகனராமன் அவர்களின் மிருதங்கம். இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 இன்று காலை 9

0: பத்திரிகை ஒளிபரப்பாக இருக்கும். ஆகாஷ்வாணியில் மக்களின் பத்ம 31வது பகுதி. சமூக பணிக்கான பத்மபூஷன் விருது வழங்க கௌரவிக்கப்படவுள்ள எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு கேட்கலாம். தொடர்ந்து 10:12 எனக்கு பிடித்த பாடல், 11 செய்தி சுருக்கம், 11:02 அரசின் 12 நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். மதுரத்தென்றல் 12 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் கிருத்திகா அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்களின் வயலின், கொல்கத்தா ஜெய் வெங்கட்ராமன் அவர்களின் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், கொங்கு மண்ணும் கோவை அழகும், உரைச்சித்திரம் எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, 3:00 எமது பகல் ஒளிபரப்பு நிறைவேறும். இன்று பிற்பகல் 3:55 மேற்கு வங்காளம் கூக்லி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி கிசான் சமநிதி திட்டத்தின் 23வது தவணைத்தொகை விடுவிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி அஞ்சல். 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் குருசிசியன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், பெண் தொழில் முனைவரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாச்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் நாகின இடமிருக்கலாம், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 சிறப்பு செய்தி சுடர், 8:35 இசை மஞ்சரி, 8:45 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:00 மதுரை தென்றல், 9:00 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இவையாவும் மதுரை வானொலி நிலையம் வழங்கியிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன.
1: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க பழமுடன்.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: interests will expand and diversify. The National Testing Agency has said that it is fully prepared for a smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET, UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M.H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடிங்கை போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தவசியின் பிச்சை பாத்திரம் சிறுசுதா நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: நல்லவை கேட்க வழங்கின

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை சொல்லும் நேரம் காலை 6:15:22. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே. வீரமணி பாடியது.

மதுரை வானொலியில் நாம் இணைந்திருக்கின்றோம். காலை நேர நிகழ்ச்சியாக பக்தி மாலை, 6:20. தொடரும் பாடல் பக்தி மாலையில் இ.எம். ஹனிஃபா பாடியது.

மணியாய் பெரியவர்க்கு மின்மணியாய் கண்களுக்கு கண்மணியாய் பெரியவர்

நேரம் காலை 6:23 26 நொடி. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் பிரின்ஸ் வில்சன் பாடியது.

பக்தி மாலை நிறைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் 236.4 மீட்டர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 6 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களை நேர்களை, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22 முதல் 30 வரை ஒரு வார காலம் வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சி காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன் பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் பொட்டாசிய சத்தின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பு. பொட்டாசியம் வாழை மரத்தின் ரசாயன போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகின்றது. வேர்களின் ஊட்டச்சத்து மற்றும் தண்ணீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது. தண்டிற்கு வலிமையை சேர்க்கிறது. நொதிகளை ஊக்கப்படுத்துகின்றது. நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கின்றது. வாழை மரத்தில் உற்பத்தியாகும் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்தை தேவையான பாகங்களுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது. புரதச்சத்தை நிலை நிறுத்துகிறது. வாழை மரத்தில் தண்ணீரை நிலை நிறுத்தி வாடலை குறைக்கிறது. நோய் பூச்சி மற்றும் நூற்புழு தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கும் திறனை வாழை மரங்களுக்கு அளிக்கிறது. கலர் உவர் நிலங்களில் வாழை இலை கருகலை தவிர்க்க உறுதுணையாக உள்ளது. பொட்டாஷ் பற்றாக்குறை உள்ள வாழை மரத்தின் அடியில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்திற்கு மாறும். மேலும் பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலைகள் காய்ந்து கருகிவிடும். இவ்வாறு காய்ந்த இலைகளின் நடுநரம்பு கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் காய்ந்த இலையின் நுனிப்பகுதி வாழை மரத்தின் கிழங்கு பகுதியை, அதாவது தண்டின் அடிப்பகுதியை நோக்கி வளைந்து காணப்படும். இது கிளிமூக்கு போன்ற வடிவத்தில் காணப்படும். இதனால் இலை காம்புகள் அடுக்கடுக்காக காணப்படும். தார் வெளிவந்த பிறகு காய்கள் சுரக்கும் சமயத்தில் மண்ணில் பொட்டாஷ் பற்றாக்குறை இருந்து மரத்திற்கு பொட்டாஷ் சரியாக கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே இலைகளில் சேகரிக்கப்பட்ட பொட்டாஷ் மிக விரைவாக தார் பகுதிக்கு சென்றடையும். இத்தருணத்தில் அடி இலைகள் மிக விரைவாக உருக்குலையும். இந்நிலையில் காய்கள் நன்கு ஊறினாலும் அதன் தரம் குறிப்பிடும்படியாக இருக்காது. ஆகவே வாழை சாகுபடியில் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் பொட்டாஷ் பற்றாக்குறை தவிர்க்க

0: வைப்பது மிக அவசியம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய மண்ணியல் துறை முதன்மை விஞ்ஞானி தெரிவிக்கின்றார். தமிழ்நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, மானாவாரி நிலக்கடலைக்கு ஒரு ஹெக்டேருக்கு 11 கிலோ நைட்ரஜன், 22 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 33 கிலோ பொட்டாசியம் இட வேண்டும். நீர்ப்பாசன நிலக்கடலைக்கு ஒரு ஹெக்டேருக்கு 22 கிலோ நைட்ரஜன், 44 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 66 கிலோ பொட்டாசியம் இட வேண்டும். நன்கு மக்கிய தொழு உரத்தை ஒரு ஹெக்டேருக்கு 10 டன் என்ற அளவில் விதைப்பதற்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு முன் இட வேண்டும். கால்சியம் மற்றும் கந்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய ஜிப்சம் ஒரு ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவில் விதைக்கும் போது இட வேண்டும். பயிர் சாகுபடியில் பயிர் வரிசைகள் நிலக்கடலை மற்றும் எள், நிலக்கடலை மற்றும் பருத்தி, நிலக்கடலை மற்றும் மக்காச்சோளம், நெல் மற்றும் நிலக்கடலை, நிலக்கடலை நெல் மற்றும் பயிர் வகைகளை பயிர் சாகுபடி செய்யலாம். ஊடு பயிர் சாகுபடி செய்ய நிலக்கடலை 6 பங்கு, உளுந்து 1 பங்கு அல்லது பயிர் 1 பங்கு என்ற விகிதத்தில் சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை 5 பங்கு மற்றும் பருத்தி 1 பங்கு என்ற விகிதத்திலோ, நிலக்கடலை 7 பங்கு மற்றும் ஆமணக்கு 1 பங்கு என்ற விகிதத்திலோ, நிலக்கடலை 6 பங்கு மற்றும் எள் 1 பங்கு என்ற விகிதத்தில் ஊடு பயிர் சாகுபடி செய்யலாம். அன்பார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது காண்டாமிருக வண்டு. ஒரு மண்பானையில் 5 லிட்டர் தண்ணீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870392422. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: காற்று வேணும், அது அதிகப்படியாகவும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் வேணும், அது நேரடியாக தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. 10 வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிரந்தரமான ஒரு மாதிரி அமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக இன்றைக்கி நடைமுறையில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் ஒரு காளான் உற்பத்தி மினிமம் ஒரு நபர் ஒரு 10 கிலோவுக்கு மேலே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு தேவையான காளான் விதையை அவங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கிக்கணும். ஏன்னா இன்றைக்கி காளான் உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, தரமான காளான் விதைகள் கிடைக்கல. வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணி கூட எல்லோரும் அந்த மண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுக்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அதிகப்படியாக தமிழ்நாட்டில் தேவைப்படும். இந்த நவீன முறையில் காளான் வளர்க்கக்கூடிய ஒரு பில்டிங்குள்ளே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கு அந்த குழியில மாத்தி அமைக்கிற செலவு வந்து இல்லாம போயிருது. இப்போ ஒரு அறைக்குள்ள பண்ணோம்னா முதல்ல அந்த அறைக்குள்ள வந்து சைடு சுவர்கள் ஈரம் பாதிக்காத அளவுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணும். நவீன கருவிகள் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இது மாதிரி செய்யும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா எவ்வளோக்களவு காற்றோட வந்து நேரடியாக உள்ளே போகாமல் அந்த காளான் வச்சிருக்க அளவுக்கு உயரத்தில் போய் அந்த காளான் சுற்றி வரும்போது காளான் படுக்கையில் வரக்கூடிய வெப்பம் குறையுது. ரூமில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுற தொழில்நுட்பமே இன்றைக்கி வந்து யாருமே நிறைய 95% உபயோகப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது வந்து இயற்கைக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கும்போது காளான் ஏதோ ஒரு வகையில் வந்துடுது. ஒரு நிரந்தரமான தொழில்நுட்பங்கள் கண்டிப்பாக தேவை. நிறைய விஷயங்களை நாங்கள் உணர்ந்துட்டோம். அதுக்கான விஷயங்களை சின்ன லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய அளவில் இதுக்கு ஒரு மாதிரி அமைப்பு சென்னையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள், உள்ள ஒரு நபர் வந்து புதுசாக ஒரு நபர் உள்ளே போனாங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய இடையூறுகள், காளானுக்கு இடையூறுகள். ஏன்னா காளான் வந்து ஒரு உயிர். ஒரே நபர் உள்ளே போய் அவங்க வந்து காளானுடைய இயற்கையாக இனிமையாக அதை பேசி அதை காளான் வளர்க்கக்கூடியது இருக்கும். அதில் வேற ஒருத்தர் நபர் போய் உள்ளே போய் பேசும்போது அதுவே காளானுக்கு இடையூறாகவும் வருது. இது மாதிரி தொழில்நுட்பம் ரொம்ப விஷயங்கள் வந்து இருக்கு. அப்போ நடைமுறையில் வந்து ஒரு தொழில்னு பார்க்கும்போது புதிய புதிய நபர்களை உள்ளே போய் பார்க்கவும் முடியாது. இடையூறுகள்னால உற்பத்தி லெவல் குறையுது. அப்போ இதுவே இன்றைக்கி வந்து காளான் தொழிலில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஒருத்தரும் போய் கற்றுட்டு வர்றாரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போதே என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, இதில் வந்து அதிகமான நபர்கள் உள்ளே போகக்கூடாது, புதிய புதிய நபர்கள் உள்ளே போனால் அதன் மூலம் காளானில் வந்து தொற்றுகள் ஆரம்பித்து அது வந்து கெட்டு போகிற வாய்ப்பு.

0: கிடையாது.
1: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி. ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 நம் மதுரை வானொலியின் படைப்பாக உழவர் உலகம் கேட்கலாம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம். ரம்ய சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:30 நம் மதுரை வானொலியின் படைப்பாக உழவர் உலகம். நேர்களை இன்னும் சில நொடிகளை தொடர இருக்கிறது 6:45 மாநில செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23rd தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3rd மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23rd தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 crore வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
4: வணக்கம். என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
3: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக

0: தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில், மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கே பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.

0: மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: தமிழ்நாட்டின் பறவைகளும் விலங்குகளும் சொல்லும் அதிசய கதைகள். காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் முதலில் யாரை பார்க்கிறீர்கள்? ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மேலே பாருங்கள். மின் கம்பியில் உட்கார்ந்திருக்கும் குருவியை பாருங்கள். மரக்கிளையில் குதித்து கொண்டிருக்கும் மணிலை பாருங்கள். அப்போது நமக்கே தெரியாமல் ஒரு புதிய உலகம் திறக்க தொடங்கும். பறவைகளின் சொர்க்க பூமி தமிழ்நாடு. உலகத்தின் பல நாடுகளிலிருந்து பறவைகள் தமிழ்நாட்டிற்கு விடுமுறைக்கு வருகிறது என சொன்னால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. சைபீரியா, மங்கோலியா, ரஷ்யா போன்ற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பல பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு பறந்து வருகின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமானது பூனாரை என்னும் ஃப்ளமிங்கோ. இந்த பறவையை பார்த்தால் அது இயற்கையின் பிங்க் கலர் மாடல் போல இருக்கும். நீண்ட கால்கள், நீண்ட கழுத்து, இளஞ்சிவப்பு நிற இறகுகள், பார்த்தாலே கண்கள் குளிரும். அதேபோல் பெலிகன் என்னும் பறவையின் அழகை பார்த்தால் ஒரு ஷாப்பிங் பை போல இருக்கும். மீன்களை பிடிக்க அதற்கென்று ஒரு தனி பை அமைப்பு இருக்கிறது. நாம் விரைவில் தூங்கும் போது சில பறவைகள் வேலைக்கு கிளம்புகின்றன. அதில் முக்கியமானது ஆந்தை. ஆந்தையின் கண்கள் மிகவும் பெரியவை. இருட்டிலும் தெளிவாக பார்க்கும் திறன் கொண்டது. அதனால்தான் இயற்கை அதற்கு நைட் ஷிஃப்ட் வேலை கொடுத்திருக்கிறது போல. ஆந்தை கெட்ட சகுனம் அல்ல. விவசாயிகளுக்கு உதவும் நண்பன். வயல்களில் இருக்கும் எலிகளை பிடித்து பயிர்களை பாதுகாக்கிறது. மரகதப்புறா. நம் மாநில பறவை மரகதப்புறா என்னும் எமரல்டு டவ் பெயருக்கு ஏற்ற மாதிரி பச்சை பசையல் என இருக்கும். நம் ஊர் காக்காவையும் குருவியையும் பார்த்து போர் அடித்திருக்கும் இந்த மரகதப்புறா ஒரு விஷுவல் ட்ரீட். ஆனைமலை பக்கம் போனால் இருவாச்சி என்னும் கிரேட் ஹார்ன்பில் என்ற பிரம்மாண்டமான பறவையை பார்க்கலாம். இதோட அழகே அதன் பெரிய மஞ்சள் நிற அழகுதான். அது பறந்து வரும்போது ஹெலிகாப்டர் வர மாதிரி விர் என்ற சத்தம் கேட்கும். தனது ஜோடி மேல் ரொம்ப பாசம் வைத்திருக்கும் ரொமான்டிக் பறவை இது. விலங்குகளின் சுவாரஸ்யமான பழக வழக்கங்கள். தமிழ்நாட்டின் காடுகளில் வாழும் மிக கம்பீரமான விலங்கு யானை. ஒரு யானை பல ஆண்டுகளுக்கு முன் சென்ற பாதையை கூட அதன் நினைவில் வைத்திருக்க முடியும். யானைகள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கின்றன. நாம் கேட்க முடியாத அளவுக்கு குறைந்த அதிர்வெண் ஒலிகளை பயன்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் யானைகளுடன் தகவல் பரிமாறிக்கொள்கின்றன. காட்டில் மிகவும் அழகாக ஓடும் விலங்கு என்றால் மான். மான்கள் கூட்டமாக வாழ்கின்றன. ஒரு மான் ஆபத்தை உணர்ந்தால் உடனே மற்ற மான்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அதாவது காட்டில் பாதுகாப்பு அலாரம் இயற்கையாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இது சாதாரண ஆடு இல்லை, நம்ம ஊர் ஸ்பைடர்மேன். செங்குத்தான பாறைகளில் நாம் நடந்தால் வழுக்கி விழுந்து விடுவோம் என பயப்படும் இடங்களில் இவை கூலாக ஜம்ப் பண்ணி போகும். கிராவிட்டி விதியை எல்லாம் இந்த

0: விளையாடுகள் மதிப்பதே இல்லை போல. அடுத்த முறை நீலகிரி வால்பாறை பக்கம் போனால் கொஞ்சம் மண்ணாந்து மேலே பாருங்கள். பாறையில் ஒரு ஆடு ஸ்டைலாக போஸ் கொடுக்கும். அதை பார்த்தா எப்படிரா என நமக்கு தோன்றும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் சென்றால் அங்கே இருக்கும் மலை அணிலை பார்க்கலாம். சாதாரண அணில் இல்லை, இது கிட்டத்தட்ட சின்ன பூனை அளவில் இருக்கும். வால் மட்டுமே 2 அடி நீளம் இருக்கும். அது மரத்துக்கு மரம் தாவுவதை பார்த்தால் நம்ம ஊர் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் மாதிரி இருக்கும். அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சிங்கவால் குரங்கை பார்க்கலாம். இதன் முகத்தை பார்த்தால் ஒரு வயசான தாத்தா வெள்ளை தாடி வைத்திருப்பது போல் இருக்கும். வால் மட்டும் சிங்கத்தின் வால் மாதிரி இருக்கும். ஆனால் பாவம், இந்த தாத்தா குரங்குகள் இப்போ ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. பெரிய காடுகளுக்கு போனால்தான் விலங்குகளை பார்க்க முடியும் என நினைக்க வேண்டாம். நம் வீட்டை சுற்றியே பல அற்புதங்கள் இருக்கின்றன. அணில், காகம், மைனா, குருவி, புறா, மரங்கொத்தி, இவை அனைத்தும் நம்மை சுற்றியே வாழ்கின்றன. அடுத்த முறை ஒரு குருவி பாடினாலோ, ஒரு மயில் தோகை விரித்தாலோ, ஒரு அணில் மரத்தில் ஓடினாலோ 1 நிமிடம் நின்று பாருங்கள். ஏனென்றால் இயற்கை தினமும் நமக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருக்கிறது. அதை ரசிக்க நாம் நேரம் ஒதுக்கினால் போதும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: இனி தொடர்வது சூழல் சிந்தனை சென்னை அஞ்சல். சுழல் விளக்கு சென்னை அஞ்சல்.
1: 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
3: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 முதல் 18 வரை 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா

எடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்சு ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சில் இருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கை குலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில்

மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா ஏஐ நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி

0: ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது, இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:10. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். பாரு பாரு பட்டணம் பாரு திரைப்பட பாடல் ஒலிக்கிறது. பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
0: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க
2: ஸ்வீட்டு?
3: RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: மதுரை தென்றல் திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளாா்.

0: செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தெருவுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும், தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி

0: ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை மணி 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ.
3: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக சிறியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
4: மெமரி ரிட்டென்ஷன் அப்படின்னா ஞாபக சக்தியை வந்து எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நல்ல ஒரு ஃபோக்கஸ் வேணும், நல்ல வந்து மெமரி வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஏன்னா தேர் மோர் இன்டு அகாடமிக்ஸா இருக்கட்டும், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் பசங்களுக்கு. நம்ம அதுதான் வந்து பேசிக்கா வீடுகள்ல சொல்லி கொடுப்போம். இப்போ பெரியவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்சி இருக்கும், நிறைய விஷயங்கள் மறந்துருப்பாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு மறந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய காமனா நம்ம கேட்கறது உண்டு. ரெண்டு ஜெனரேஷனை வந்து எப்படி வந்து யோகால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ரொம்ப காமனா வந்து ரெண்டு பேருக்கும் வேண்டியது வந்து மெமரி வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கணும். அந்த ரிகலெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய யோகால வந்து நிறைய ஆக்டிவா கொடுக்கற யோகா ஆசனாஸ் இருக்கு. நிறைய வந்து கவுண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணி அவங்களை வந்து ரொம்ப ஆக்டிவா, ஏன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப மெடிடேஷன்ல உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ தே ஆர் லைக் மோர் இன்டு ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்றப்போ அவங்களுக்கு நிறைய வந்து பிசிக்கலா நிறைய வந்து செய்ய வைக்கணும். கொஞ்சம் ப்ரீதிங் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணினா போதும். இப்போ ஒரு ட்ரீ போஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் பச்சிமதானாசனா அப்படிவோம். சோ இதெல்லாம் கொடுக்கறப்போ வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன் பேஸ்டா அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறப்போ அவங்களுக்கு யோகாவும் பிடிக்கும், அதே சமயம் வந்து இன்டைரக்டா அவங்க பாடிக்கு வந்து நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கும். கொஞ்சமா வந்து மெடிடேஷன் அண்ட் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அதையும் வந்து கொஞ்சம் ஃபன் பேஸ்டா அவங்களுக்கு சொல்றப்போ அவங்க இன்னும் நல்லா செய்வாங்க. இப்போ இதே பெரியவங்களா இருக்கிறப்போ என்ன ஆகும்னா லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா ஆக்க முடியாது. அவங்கள எப்படி நம்ம யோகால ரிலேட் பண்ண முடியும்னா நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கலாம். தியானம்ல வந்து நிறைய மியூசிக் பேஸ்டா நிறைய இருக்கு, சோ சவுண்ட் பேஸ்டா இருக்கு, அதை வச்சு வந்து அவங்களை வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய அவங்களால வந்து ரொம்ப வந்து மூமெண்ட் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் ஓரியன்டா ஏதாவது ஒன்னு இருக்கலாம் அவங்களுக்கு, லைக் லெக் பெயின் இருக்கும், இல்ல டயபெட்டிக்கா இருப்பாங்க, ஹைப்டென்ஷன் இருக்கலாம். சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரியா சொல்லி கொடுக்கலாம், சேர் யோகா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, சோ இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல யோகா தெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. சோ நீங்க நியரஸ்டா இருக்கிற உங்க யோகா தெரபிஸ்டா யோகா டீச்சர்ஸையோ இல்ல ஆன்லைன்லயோ வந்து நீங்க கனெக்ட் பண்ணி தான் கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டு குரூப் ஏஜ் குரூப்பை வந்து கத்துக்கவே. எல்லாருமே அப்படிதான் கத்துக்கிறோம். இவங்க ரெண்டு ஏஜ் குரூப் ஏன் முக்கியமா சொல்றேன்னா தே நீட் டு பி ஹேண்டில் வித் கேர், ஒரு கிளாஸ் மாதிரி தான். அவங்களுக்கு ரெண்டு ஜேர்னரா வந்துதான் கத்துக் கொடுக்கணும். சோ இவங்களையும் ரெண்டு பேரையும் ஒன்னாவும் கத்துக்க வைக்க முடியாது. குழந்தைங்களுக்கு அப்படின்றப்போ செல்ஃப் டிசிப்ளின் எல்லாம் எப்படி வரும்னா ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவா பண்ணுவாங்க. போக்கஸ் அதெல்லாம் டெவலப் ஆகுறப்போ அது அப்படியே அவங்க ஸ்டடீஸ்லயும் அப்ளை பண்ணுவாங்க. தே கேன் டூ பெட்டர், பிஹேவ் வெல், டிசிப்ளின் வெல். ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சர் கிட்ட தெரியும் வித்தியாசம். பண்ற குழந்தைங்க நல்லபடியா பேசுறது, நல்ல வார்த்தைகள் பேசுறது அது ரொம்ப முக்கியம். பண்ணுக்காக வேண்டி நம்ம நிறைய சொல்றது மாதிரி ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல, அப்புறமா அதுவே வந்து ஒரு பழக்கமா போயிடும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து தப்பு, இது பேசக்கூடாது அப்படின்றத வந்து பிரிச்சு காட்டக்கூடிய விஷயம் வந்து யோகால இருக்கு. அது வந்து நம்ம தொடர்ச்சியா பண்றப்போ குழந்தைங்க அதெல்லாம் நல்லபடியா புரிஞ்சுப்பாங்க. பெரியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சேர் யோகால வந்து நிறைய டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஃபார்வர்ட் பெண்டிங்கா இருக்கட்டும், சீட்டடா இருக்கட்டும், சப்போர்ட்டடா இருக்கட்டும், இல்ல ஒரு கப்பலா இருக்காங்க அப்படின்னா கப்பல் யோகா வந்து அந்த சேர் பேஸ்ட் பண்ணியே நம்ம சொல்லி கொடுக்கலாம். ப்ரீதிங் டெக்னிக்ஸ்ல வந்து ஹம்மி பிஎன்டி ப்ரீதிங்னு ஒன்று இருக்கு. ரொம்ப ரொம்ப அவங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நிறைய

0: வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகும். இதுலப்போ அவங்க ரொம்ப மனசே எனக்கு நல்ல பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு அப்படி வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளசன்ட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதோ அது வந்து யோகால மட்டும் கிடைக்கும். ஆனா தொடர்ச்சியா உறுதியா ஒரு டிசிப்ளின்டா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், அதுக்கு 100% கேரண்டி. இதெல்லாம் அவங்க பண்றதுனால சீனியர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா மெமரி வந்து லாஸ் ஆகாது. சோ நிறைய மெமரிஸ் வந்து அவங்கள வந்து ரிகலெக்ட் பண்ண வைக்கணும். சோ இதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் தெரப்பி தான், பார்ட் ஆஃப் யோகா தான். சோ நிறைய நல்ல விஷயங்கள் ரிகலெக்ட் பண்றப்போ அது ரிலேட்டடா நடக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் பண்றதுனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொன்னாலே அதெல்லாம் கம்மியாகும், கார்டிசோல் கம்மியாகும். சோ தென் அவங்க இன்னும் வந்து மைண்ட் லெவல்ல வந்து எங்க ஃபீல் பண்ணுவாங்க.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக சிறியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான நினைவாற்றல் தக்க வைப்பு குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி நேயர்கள் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும், இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும், முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும், எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும், நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும், குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க, பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்கிறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய், ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை,

0: ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். ஒரு வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது பார்வை ஒன்றே போதுமே திரைப்பட பாடல்.

0: மதுரத்தென்றல் நிறைவு பெற்றது. தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார், குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
0: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தென்றல் திரை இசை கேட்கலாம். தணியாத தாகம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் வலம் வருகின்றன.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

0: its commitment to combat terror financing. NTA to conduct nationwide mock drill today ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. SEBI clears channel for easier transfer of shares to legal heirs of deceased investors. And in men's cricket, India to take on Afghanistan in third and final ODI of series in Chennai this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் 8:30. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது நட்சத்திரம் திரைப்பட பாடல்கள்.

ஒளியோ ஆலய சங்கொலி, இடையோ அசைந்திடும் கிங்கினி. என்ன சொல்லி என்ன பாட, கம்பனில்லை கவிதை பாட, என்ன சொல்லி

0: കയ്യില്.
1: അടുത്ത നികഴ്ചി പറ്റിയ അറിവിപ്പ് തുടർക്കരുത്. നേരം 8:45.
2: ആകാശവാണി வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7:30 சாப்பிட்ணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 சாப்பிட்ணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா 7:30 சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போ அந்த உணவு சீரான அளவில் நல்ல ஒரு சமச்சீரான உணவாக எடுத்துக்கிட்டோம்னால உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகாவில். கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்போ உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோடு இருக்கும். உங்களுக்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால் இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால் அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமாக இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த படுத்தணும் அப்படிங்கன்னா, யோகாசனத்தில் மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில். கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனி

நிற்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் ஸ்லோவாக நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில் வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும்போது சில்லுன்னு காற்று உள்ளார போகுது, வெளியில் விடும்போது சூடான காற்று வெளியில் வருது. ஸோ அதையும் கவனிக்கலாம். ஸோ இதன் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுதோ நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால் தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்தில் சத்தத்தை கவனிக்கிறது, ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினாக நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகளில் நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். ஸோ யோக பயிற்சிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷம்னு பார்த்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதில் கிடைக்கிது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிரியா பயிற்சின்னு ஒரு இருக்குது. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண் சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்பில் உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்போ உடம்பில் உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பாக இயங்கக்கூட தன்மை கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலாக விடிய காலம்பரை பண்ணவே தான், வெறும் வயிற்றில் பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்போ சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அதுவும் கழிவாக மாறுறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிட்ணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடாக இருக்கணும். இந்த கால் வயிறு காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோகா பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ
அப்போ யோகா பண்ணனா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி.

0: அதே மூச்சு பயிற்சி எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்லேயும் வச்சுருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து இதை அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் என்னென்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்பில் ஓடுற அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது. உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்திங்கனாலோ உங்களுக்கு மனசை சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்பில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்குது யோகாவில், மூளை பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்குது, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூளை பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுற்றி நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுற்றி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வயிற்ற உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இந்த யோகா பயிற்சியினால் நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா நலமாக வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் குலசேகர ஆழ்வார் பாசுரம் மடுத்து ராகம் சண்முகப்பிரியா கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:02:35. எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:23. தொடர்ந்து வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில்

இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு தொடர் ஒலிப்பதிவாக கேட்டோம். இனி தொடர்ந்து திரை இசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிப்பது ராஜா சின்ன ரோஜா திரைப்பட பாடல்.

அன்பே சங்கீதா திரைப்பட பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:10 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கிருத்திகா அவர்களின் பாட்டு, சுப்பஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராமன் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 ஒலிக்க இருக்கும் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை கேட்கலாம். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இன்றைய எமது சிறப்பு ஒலிபரப்பு மாலை மணி 3:55 தொடங்கும். இதில் மேற்கு வங்காளம் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 23வது தவணைத் தொகை விடுவிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை மணி 5:30 மதுரத்தென்றல் திரை இசை ஒலிக்கும். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல் திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, விடைபெறுமுன் ஆகியன இடம்பெறும். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல் சிறப்பு செய்தி தொடர் இடம்பெறும். 8:35 இசை மஞ்சரி காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

அவர்கள் வயலின், கொல்கட்டா ஜே வெங்கடராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து, எத்தனை கோடி இன்பம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது, தேஷ்ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கட்டா ஜே வெங்கடராமன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள்

0: ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியது.

0: விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. பாடியுள்ளவர் எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினருடன்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
3: RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து பெருமை மிகு பாரதம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi arrived at Paharpur in Odisha's Mayurbhanj district today. He was received by Odisha Governor Dr. Hari Babu Kambapati and Chief Minister Mohan Charan Manchi. Earlier, President Draupadi Murmu had reached her village Paharpur to celebrate her 68th birthday in the presence of the Prime Minister. The two leaders are scheduled to offer prayers at the sacred Santhali Jahera and Ho Jahera groves and visit the Skill Development Center and Paharpur School, highlighting initiatives aimed at empowering tribal communities through education and skill development. Later in the day, the President and the Prime Minister will participate in a public program at Rai Rangpur, marking the completion of 2 years of the Odisha government. Developmental projects worth over 47,000 crore rupees will be inaugurated and foundation stones laid across sectors including energy, infrastructure, healthcare, education and irrigation. Both the President and the Prime Minister will also address a large public gathering on the occasion. Prime Minister Narendra Modi will commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dhunagiri, INS Sanshodhak and INS Agra, in Kolkata tomorrow. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dhunagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defense systems. INS Sanshodhak is a

0: Way vessel designed for coastal and deepwater hydrographic operations, while INS Agra is an anti-submarine warfare craft equipped with torpedoes, rocket launchers and sonar systems for coastal defense. The Navy said the vessels have more than 75% indigenous content and involved over 200 micro, small and medium enterprises, highlighting the growth of India's domestic shipbuilding industry. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have extended greetings to the people of West Bengal on the occasion of Pashchim Bongo Diwas today. In a social media post, she said that the day marks a significant milestone in the state's history, reflecting the aspirations and resolve that ensured West Bengal remained an integral part of India. The Vice President said that on this day in 1947, a historic decision paved the way for the creation of West Bengal as an integral part of India. He said that West Bengal occupies a special place in the country's civilizational and national life. In a social media post, Mr. Modi said that this day celebrates a state that has made immense contributions to the country's history through literature, music, art, spirituality, science, trade, commerce, and social reform. The National Testing Agency, or NTA, has said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, or NEET UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. International Yoga Day 2026, or ITY 2026, will be celebrated globally tomorrow. This year marks the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which emphasizes the importance of yoga for all ages. As part of the celebrations, the Ministry of Culture will organize special International Day of Yoga events at 100 iconic locations across the country. Former senior IIS officer Dipankar Mukhopadhyay passed away in Kolkata last night after a brief illness. He was 76. Mr. Mukhopadhyay served in various media units at the Ministry of INB and in News Services Division of All India Radio. He also served as AIR Special Correspondent in Singapore. He survived by his wife and daughter. Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium today. Brazil had come into the game under pressure after being held to a draw by Morocco in their opening Group C fixture. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், பண்பலை வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
3: கோயம்புத்தூர் அல்லது கோவை என்பது தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் இயற்கை அழகு, ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் நவீன வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் தனது துணிநூல் தொழில் மற்றும் இனிமையான காலநிலைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
4: நொய்யல் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பொதுவாக தமிழ்நாடு இந்தியாவின் முக்கியமான சுற்றுலா மாநிலங்களில் ஒன்றாகும். கோவில்கள், மலைவாசஸ்தலங்கள், கடற்கரைகள், அருவிகள்,

0: வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. சரியான திட்டமிடல், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் பொறுப்பான அணுகுமுறை ஆகியவை இருந்தால் சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக அமையும்.
1: இப்போது நாம் கோவைக்கு செல்வோம். கோயம்புத்தூரின் முக்கிய சிறப்பு அதனை சுற்றியுள்ள இயற்கை சூழல் ஆகும். மருதமலை, சிறுவாணி, கோவை குற்றாலம், வால்பாறை, ஆழியாரணை போன்ற இடங்கள் இயற்கை நேசிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குகின்றன. மேலும் ஆதியோகி சிவன் சிலை உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களாக விளங்குகின்றன. நகரத்தின் குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் அமைதியான சூழல் பயணிகளுக்கு மன அமைதியை தருகின்றன.
0: குடும்ப சுற்றுலா, ஆன்மீக பயணம், இயற்கை ரசனை மற்றும் சாகச அனுபவம் ஆகிய அனைத்திற்கும் ஏற்ற இடமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது. சிறந்த போக்குவரத்து வசதிகள், சுவையான கொங்கு நாட்டு உணவுகள் மற்றும் மக்கள்

0: இயற்கையான காலநிலை, பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் அமைதியான சூழல் பயணிகளுக்கு மன அமைதியை தருகின்றன.
1: குடும்ப சுற்றுலா, ஆன்மீக பயணம், இயற்கை ரசனை மற்றும் சாகச அனுபவம் ஆகிய அனைத்திற்கும் ஏற்ற இடமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது. சிறந்த போக்குவரத்து வசதிகள், சுவையான கொங்கு நாட்டு உணவுகள் மற்றும் மக்கள் நட்பு பண்பு ஆகியவை கோயம்புத்தூரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா மையமாக மாற்றியுள்ளன.
0: மருதமலை முருகன் கோவில் என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலம் ஆகும். கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் ஒன்றாக கலந்த புனித தலமாக விளங்குகிறது. தமிழர்களின் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் தமிழகத்தின் மிகவும் பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: மருதமலை என்ற பெயர் அந்த மலைப்பகுதியில் அதிகமாக காணப்பட்ட மருத மரங்கள் காரணமாக உருவானது. சுமார் 600 அடி உயரமுள்ள இந்த மலை மூலிகை செடிகள் நிறைந்த பசுமையான இயற்கை வளத்தால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பல அரிய மூலிகைகள் இருப்பதால் மருதமலை ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நலன்களையும் வழங்கும் இடமாகவும் கருதப்படுகிறது.
0: இந்த கோவில் சங்ககால வரலாற்றை தன்னகத்தே கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய கோவில் கட்டமைப்பு பெரும்பாலும் சோழர் காலத்தில், குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலங்களில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவிலின் ராஜகோபுரம், கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் திராவிட கட்டடக்கலையின் அழகை வெளிப்படுத்துகின்றன.
1: மருதமலை முருகன் மருதாச்சலமூர்த்தி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் 7வது படை வீடு என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் அதிகம் தரிசிக்கும் புனிதத்தலமாக மருதமலை விளங்குகிறது. குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். சமீபத்திய தைப்பூச திருவிழாவில் 500,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: மலையின் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல சுமார் 800-க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் உள்ளன. வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் வசதியாக செல்ல மினி பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மலைமேல் ஏறும்போது சுற்றியுள்ள பசுமை நிறைந்த மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் நகரத்தின் அழகிய காட்சிகள் கண்களுக்கு விருந்தாகின்றன.
1: மருதமலையின் மற்றொரு முக்கிய சிறப்பு பாம்பாட்டி சித்தர் குகையாகும். 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் பாம்பாட்டி சித்தர் இங்கு தவமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றதாக நம்பப்படுகிறது.
0: மருதமலை கோவில் பல தமிழ் திரைப்படங்களிலும் பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக மருதமலை மாமணியே முருகையா போன்ற பக்தி பாடல்கள் இந்த தலத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றன. ஆன்மீகம், இயற்கை மற்றும் வரலாறு ஆகிய அனைத்தையும் ஒருசேர அனுபவிக்க விரும்புவோருக்கு மருதமலை முருகன் கோவில் சிறந்த தலமாக திகழ்கிறது. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு பயணியும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புனித திருத்தலமாக இது விளங்குகிறது.
1: ஆதியோகி சிவன் சிலை என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள உலகப்புகழ்பெற்ற ஆன்மீக சின்னமாகும். சிவபெருமானை ஆதியோகி அல்லது முதல் யோகி என்ற வடிவில் பிரதிபலிக்கிறது. உலகின் மிகப்பெரிய முகச்சிலை என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த நினைவு சின்னம் ஆன்மீகம், யோகம் மற்றும் மனித உள்ளார்ந்த வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை 112 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. யோக மரபில் கூறப்படும் மனிதர் முக்தியடையக்கூடிய 112 வழிகளை குறிக்கும் வகையில் இந்த உயரம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையின் இயற்கை சூழல், குளிர்ச்சியான காற்று மற்றும் அமைதியான வளிமண்டலம் இந்த இடத்திற்கு தனித்துவமான ஆன்மீக உணர்வை வழங்குகின்றன. பலரும் இந்த இடத்தை மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியை பெறும் தலமாக கருதுகின்றனர்.
0: அடுத்ததாக வரும் சிறுவாணி அணையும் கோவை குற்றால அருவியும் கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களாகும்.

0: மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் தூய்மையான நீருக்காக உலகப்புகழ் பெற்றவை. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதிகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
1: சிறுவாணி அணை சிறுவாணி நதி மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு பவானி ஆற்றின் துணை நதியாகும். கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த அணை உருவாக்கப்பட்டது. 1973 தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளுக்கிடையே உடன்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் கேரள அரசால் இந்த அணை கட்டப்பட்டது. 1984 அணை முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது.
0: சிறுவாணி நீர் உலகின் மிகவும் இனிமையான குடிநீரில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நீரின் தனித்துவமான சுவைக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மூலிகை செடிகள் மற்றும் இயற்கை கனிமங்கள் என கூறப்படுகிறது. கோயம்புத்தூரில் வாழும் மக்கள் சிறுவாணி தண்ணீர் பற்றி பெருமையாக பேசுவது வழக்கமாகும். சமீப காலங்களிலும் சிறுவாணி அணை கோயம்புத்தூரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது.
1: சிறுவாணி அணையைச் சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளாலும் பசுமையான மலைகளாலும் சூழப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு வகையான பறவைகள், விலங்குகள் மற்றும் அரிய தாவர இனங்கள் காணப்படுகின்றன. இயற்கையை ரசிக்க விரும்புவோருக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் சொர்க்கம் போன்றதாக உள்ளது. அணை அருகிலுள்ள பழமையான பட்டியார் பங்களா கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது.
0: கோவை குற்றாலம் அருவி சிறுவாணி மலைத்தொடர்களில் உருவாகும் அழகிய அருவியாகும். சிறுவாணி அருவி என்றும் இது அழைக்கப்படுகிறது. சுமார் 37 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டும் இந்த அருவி அமைதியையும் குளிர்ச்சியையும் தரும் இடமாக விளங்குகிறது. கோயம்புத்தூர் நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியான சூழலை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த இடம் மிகவும் ஏற்றதாகும்.
1: கோவை குற்றாலம் பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை அடைய சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் சுற்றுலா பயணிகளுக்கு சாகச அனுபவத்தையும் இயற்கையுடன் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது.
0: மழைக்காலங்களில் கோவை குற்றாலம் அருவியின் அழகு மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் அதிக நீர்வரத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வனத்துறை சில நேரங்களில் அருவிக்கு அருகே செல்ல பொதுமக்களை தற்காலிகமாக அனுமதிப்பது இல்லை. அதனால் பயணத்திற்கு முன் அனுமதி மற்றும் திறந்திருக்கும் நேரங்களை தெரிந்து கொள்வது நல்லது.
1: சிறுவாணி அணையும் கோவை குற்றாலம் அருவியும் இயற்கை அமைதி மற்றும் சுற்றுச்சூழல் அழகை ஒரு சேர வழங்கும் அரிய சுற்றுலா தலங்களாக திகழ்கின்றன. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் தவறாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இவை முக்கியமானவை.
0: கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் ஆன்மீகம், வரலாறு மற்றும் திராவிட கட்டடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கிய தலமாக விளங்குகிறது. அருள்மிகு பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பாள் பச்சை நாயகி அம்மன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர்.
1: இந்த கோவில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன. இதனால் இது தமிழ்நாட்டின் மிகப்பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி பல மண்டபங்களையும் சிற்பங்களையும் உருவாக்கினர். குறிப்பாக மதுரை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கனகசபை இந்த கோவிலின் முக்கிய சிறப்பாகும்.
0: உயரமான ராஜகோபுரம், கற்சிற்பங்கள், செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கோவிலின் கனகசபை மண்டபத்தில் உள்ள நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றது. இந்த மண்டபத்தின் தூண்களில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன. மேல்தளத்தில் கல்லால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் கூட இந்த கோவிலின் கட்டடக்கலை திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த ஆலயத்தைச் சுற்றி பல புராணக்கதைகளும் பரவி வருகின்றன. காமதேனு என்னும் பசு சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்தபோது அதன்

0: உளம்புபட்டதால் சிவலிங்கத்தில் ஏற்பட்ட அடையாளம் இன்னும் காணப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த ஆலயத்தின் இறைவன் பட்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் சிவபெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த தலம் மேலை சிதம்பரம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது.
1: இந்த கோவில் தமிழ் சமய வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர் போன்ற பல தமிழ் புலவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். தேவார பாடல்களிலும் இந்த தலத்தின் பெருமை குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள இரவாப்பனை மற்றும் பிறவாப்புலி என்ற இரண்டு ஸ்தல விருட்சங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை.
0: நம்மால் எளிதில் நம்ப முடியாத சில செய்திகள் இந்த கோவிலை சுற்றி சொல்லப்படுகின்றது. அதில் ஒன்று, அந்த ஊரில் இறந்து போகின்றவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துச் சென்று அவர்கள் முக்தியடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விட்டு விடுவார்களாம். அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே கல்லாக மாறிவிடுமாம். இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: அடுத்த செய்தி, பொதுவாக பனைமரம் 100 முதல் 120 வருடங்கள் வரை உயிருடன் இருக்கும். ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் பல 100 ஆண்டுகளாக இருக்கிறதாம். அது இளமையாகவே இருக்கிறதாம். கடும் கோடையிலும் சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகாதாம்.
0: மூன்றாவதாக வரும் செய்தி, இந்த பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரம் உள்ளது. அதில் சீசன் சமயங்களில் புளியம் பழங்கள் காய்த்து தொங்குமாம். அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்களானாலும் முளைக்காதாம்.
1: நான்காவதாக வரும் செய்தி, பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடுகள் மாடுகள் கோவில் வளாகத்திற்குள் வந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் புழுத்து போகவே போகாதாம். அதாவது அந்த சாணங்களில் புழு உற்பத்தி ஆகாதாம்.
0: இப்போது சொன்ன இந்த 4 செய்திகளுக்கு மேல் உள்ளது 5வதாக சொல்லப்போகிற செய்தி. இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடி இருக்குமாம். காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடிதான் இறந்து போவார்களாம். இப்படிப்பட்ட ஆன்மீக அதிசய தகவல்களை வைத்திருக்கும் கொங்குமன் பல அறிவியல் அதிசய தகவல்களையும் வைத்திருக்கிறது. அந்த அறிவியல் அதிசயங்களை தெரிந்து கொள்ள நாம் ஒரு அருங்காட்சியகத்திற்கு செல்லப்போகிறோம்.
1: ஜிடி நாயுடு ஆட்டோமொபைல் மியூசியம் அல்லது ஜிடி கார் மியூசியம் என்பது கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான தொழில்நுட்ப மற்றும் சுற்றுலா மையங்களில் ஒன்றாகும். அவினாஷி சாலையில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் பழமையான மற்றும் அரிய வகை கார்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் இந்தியாவின் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான ஜிடி நாயுடுவின் அறிவியல் சாதனைகளை வெளிப்படுத்தும் முக்கிய இடமாக திகழ்கிறது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கார் அருங்காட்சியகங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த இடம் கார் ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை நேசிப்பவர்களை பெரிதும் கவர்கிறது.
0: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டது.
1: ஜிடி நாயுடு ஒரு சிறந்த விஞ்ஞானி, தொழிலதிபர், கண்டுபிடிப்பாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். இந்தியாவின் முதல் மின் மோட்டரை 1937 உருவாக்கிய பெருமை அவரையே சேரும். மேலும் போக்குவரத்து, இயந்திரவியல், மின்துறை மற்றும் வேளாண்மை போன்ற பல துறைகளில் அவர் புதுமைகளை உருவாக்கினார். கோயம்புத்தூரின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதால் அவர் இன்றும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறார்.
0: ஜிடி கார் மியூசியம் 2015 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை ஜிடி நாயுடுவின் மகன் ஜிடி கோபால் உருவாக்கினார். பல ஆண்டுகளாக உலகின் பல நாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட பழமையான கார்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போது 100க்கும் மேற்பட்ட பழமையான மற்றும் கிளாசிக் கார்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகளைச் சேர்ந்தவை.

0: இந்த அருங்காட்சியகத்தின் மிகப்பெரிய சிறப்பு கார்கள் வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் அல்லாமல் அவற்றின் வரலாறு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது ஆகும்.
1: உலகின் முதல் கார் என கருதப்படும் 1886 பென்ஸ் மோட்டார் வேகன் மாதிரி முதல் ரோல்ஸ் ராய்ஸ், டோஜ், கேடிலாக், பிஎம்டபிள்யூ, ஃபோக்ஸ் வேகன் பீட்டில், போஷ் போன்ற பல பிரபலமான நிறுவனங்களின் கார்கள் வரை இங்கு காணப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பழைய அம்பாசடர், பிரீமியர் மற்றும் பிற பாரம்பரிய வாகனங்களும் முக்கிய இடம் பெற்றுள்ளன.
0: இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள சில கார்கள் இன்னும் இயங்கக்கூடிய நிலையில் பாதுகாக்கப்பட்டு உள்ளன என்பது கூடுதல் சிறப்பாகும். ஒவ்வொரு காரின் அருகிலும் அதன் தயாரிப்பு ஆண்டு, நிறுவனம், தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் வரலாறு பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கார்கள் எப்படி காலப்போக்கில் வளர்ச்சி பெற்றன என்பதையும் இங்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து ஜிடி நாயுடுவின் பல கண்டுபிடிப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழமையான டெலிஃபோன்கள், கணினிகள், டைப்ரைட்டர்கள், கேமராக்கள், மின்சாதனங்கள் மற்றும் பல இயந்திரங்கள் இங்கு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. குறிப்பாக 1970 மற்றும் 1980களில் பயன்படுத்தப்பட்ட கணினிகள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் அறிவியல் வளர்ச்சியின் வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன.
0: இந்த அருங்காட்சியகம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லேர்ன் பை டூயிங் என்ற ஜிடி நாயுடுவின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பல செயல்முறை விளக்கங்கள் மற்றும் அறிவியல் காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் இது வெறும் சுற்றுலா தலமாக இல்லாமல் கல்வி மையமாகவும் திகழ்கிறது.
1: அடுத்ததாக நாம் கோவையை சுற்றியுள்ள, அதாவது கொங்கு மண்ணில் உள்ள இடங்களை காணச் செல்வோம். இங்கு உள்ள வால்பாறை என்பது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய மலைவாசஸ்தலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த இடம் இயற்கை அழகு, தேயிலை தோட்டங்கள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் வனவிலங்குகளுக்காக மிகவும் பிரபலமானது.
0: கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வால்பாறை அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கிறது. தமிழ்நாட்டின் மறைந்த சொர்க்கம் என்று பலர் வால்பாறையை அழைக்கின்றனர்.
1: வால்பாறைக்கு செல்லும் பயணமே ஒரு தனித்துவமான அனுபவமாகும். பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் மலைப்பாதையில் 40க்கும் மேற்பட்ட ஹேர்பின் வளைவுகள் உள்ளன. இந்த சாலையில் பயணிக்கும் போது ஆழியார் அணை, குரங்கு அருவி, அடர்ந்த காடுகள் மற்றும் பசுமையான மலைகள் கண்கவர் காட்சிகளை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி மேகமூட்டத்தால் சூழப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
0: வால்பாறையின் முக்கிய அடையாளம் அதன் பரந்த தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் ஆகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று பல பெரிய தேயிலை நிறுவனங்கள் இங்கு தோட்டங்களை பராமரித்து வருகின்றன. பசுமையாக விரிந்திருக்கும் தேயிலை தோட்டங்கள் வால்பாறையின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் தேயிலை தொழிற்சாலைகளையும் பார்வையிட்டு தேயிலை தயாரிக்கும் முறைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: வால்பாறை இயற்கை வளமிக்க வனப்பகுதிகளாலும் பிரபலமானது. இது ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாகும். இங்கு இந்திய யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தைகள், மான் வகைகள் மற்றும் அரிய வகை பறவைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள சிங்கவால் குரங்குகள் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்றன.
0: வால்பாறையில் பல அழகிய சுற்றுலா தலங்களும் உள்ளன. சோலையார் அணை, நீரார் அணை, சின்னக்கல்லார் அருவி, பாலாஜி கோவில், லோம்ஸ் வியூ பாயிண்ட் மற்றும் அக்காமலை புல்வெளிகள் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக சின்னக்கல்லார் இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளில் ஒன்றாகும். அங்கு நிலவும் பசுமையான சூழலும் அடர்ந்த காடுகளும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன.
1: வால்பாறையில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தேயிலை தோட்ட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் பழங்குடியினர் இங்கு இணக்கமாக வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் வால்பாறையின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும்

0: இங்கு கிடைக்கும் சூடான தேநீர், ஹோம்மேட் சாக்லேட்டுகள் மற்றும் மலைப்பகுதி உணவுகள் சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படுகின்றன.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்கள் ஆழியார் அணையும் குரங்கு அருவியும் ஆகும். பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
0: ஆழியார் அணை ஆழியார் ஆற்றின் மீது கட்டப்பட்ட முக்கிய நீர்த்தேக்கமாகும். இது 1960களில் தமிழ்நாடு அரசால் பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அணை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அணையின் நீர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பல விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை வழங்குகிறது. மலைகளால் சூழப்பட்ட இந்த அணை இயற்கை எழிலை வெளிப்படுத்தும் அழகிய இடமாக திகழ்கிறது.
1: டாப் ஸ்லிப் மற்றும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் மிகவும் முக்கியமான இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இடம் அடர்ந்த காடுகள், அரிய விலங்குகள், பசுமையான மலைகள் மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் பெரிதும் கவர்கிறது.
0: டாப் ஸ்லிப் என்ற பெயர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மரக்கட்டைகளை மலை மேலிருந்து கீழே சறுக்கி அனுப்பிய முறையிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது.
1: இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா 1976 வனவிலங்குகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இது ஆனைமலை புலிகள் காப்பகம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இந்த காப்பகத்தின் பரப்பளவு 1000 வரை விரிந்துள்ளது. இது தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளை இணைக்கும் முக்கிய உயிரியல் மண்டலமாக உள்ளது.
0: இந்த வனப்பகுதியில் பல அரிய விலங்குகள் வாழ்கின்றன. யானைகள், புலிகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், மான்கள், கரடிகள் மற்றும் காட்டு நாய்கள் போன்ற பல வனவிலங்குகளை இங்கு காணலாம். மேலும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்களும் வண்ணத்து பூச்சிகளும் அரிய தாவர இனங்களும் இங்கு காணப்படுகின்றன. அதனால் இந்த பகுதி உயிரியல் செல்வம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது.
1: ஆனைக்கட்டி என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் அமைதியான மற்றும் இயற்கை வளம் நிறைந்த மலைப்பகுதிகளில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள இந்த அழகிய இடம் பசுமையான மலைகள், காடுகள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கிறது. கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி மன அமைதியை பெற விரும்புவோருக்கு சிறந்த இடமாக திகழ்கிறது. ஆனைக்கட்டி என்ற பெயர் அந்த பகுதியில் யானைகள் அதிகமாக வாழ்ந்ததாலும் யானைகள் செல்லும் பாதையாக இருந்ததாலும் உருவானதாக கூறப்படுகிறது.
0: ஆனைக்கட்டியின் மிகப்பெரிய சிறப்பு அதனுடைய இயற்கை அழகாகும். பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள், சிறிய நீரோடைகள் மற்றும் தூய்மையான காற்று இந்த இடத்திற்கு தனித்துவமான அமைதியை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி முழுவதும் பசுமையால் மூடப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. காலையில் மலைகளை சூழும் பனிமூட்டம் மற்றும் பறவைகளின் இனிய குரல்கள் மனதை கவரும் அனுபவத்தை தருகின்றன.
1: ஆனைக்கட்டி பகுதி யோகா, தியானம் மற்றும் இயற்கை மருத்துவ மையங்களுக்காகவும் பிரபலமானது. பலர் இங்கு வந்து அமைதியான சூழலில் ஓய்வு எடுத்து உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துகின்றனர். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த பகுதி மிகவும் ஏற்றதாகும். பல இயற்கை ரிசார்ட்கள் மற்றும் ஓய்வு விடுதிகளும் இங்கு அமைந்துள்ளதால் குடும்பத்துடன் தங்குவதற்கும் சிறந்த வசதிகள் கிடைக்கின்றன.
0: இயற்கை அமைதி, பசுமையான மலைகள் மற்றும் மன அமைதியை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புவோருக்கு ஆனைக்கட்டி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது.
1: மொத்தத்தில் கோயம்புத்தூர் சுற்றுலா என்பது வெறும் பயணமல்ல. அது இயற்கையையும் கலாச்சாரத்தையும் நெருக்கமாக உணரச் செய்யும் மறக்க முடியாத அனுபவமாகும்.
0: ஒருமுறை கோயம்புத்தூருக்கு சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல விரும்பும் அளவிற்கு இந்த நகரம் அனைவரின் மனதையும் கவர்கிறது.
1: நாமும் ஒருமுறை செல்வோமா?
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள்.

0: எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
1: திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்தர், உமாரமணன் குரல்களில் ஒலிக்கப் போகிறது திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1,000,000 பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதி பூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர்தொழில்

0: தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
2: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில்

0: வர வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இசேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
3: என் பெயர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
1: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை கேட்கலாம்.

அருண் துன்பம் ஒழுக்கத்தை நான் சொல்லவில்லை உடல் உருப்படவோ

படிப்பில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, படிப்பில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, எடுக்கின்ற பொருள்களில் சுகத்தை நீ கேட்பதும் பிடிப்பதும் தகுமா, எடுக்கின்ற பொருள்களில் சுகத்தை நீ கேட்பதும் பிடிப்பதும் தகுமா, நீ கேட்பதும் பிடிப்பதும் தகுமா.

இனி ஒலிக்கவிருப்பது சித்திரம் பேசுதடி திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுர தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில் இனி சுப்பிரமணியபுரம் திரைப்பட பாடலை கேட்கலாம். பாடுபவர்கள் பெல்லிராஜ், தீபா மரியம்.

வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன்

0: கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும் பொன்மலை திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது சிறப்பு ஒலிபரப்பு இன்று மாலை 3:52 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

இருளை போக்கும் எல்லா விளக்குகளும் விளக்குகளாக, சான்றோர்களுக்கு பொய்கூறாமல் இருக்கும் பொய்யா விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299, அதிகாரம் வாய்மை.

0: விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299, அதிகாரம் வாய்மை.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மேற்கு வங்காளம் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரியில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 23வது தவணைத்தொகை விடுவிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

நேரம் மாலை 6 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள், குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதிய

இவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இதில் கேட்கலாம், பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள். வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் வேளாண் பழமொழிகள் கேட்கலாம். 8:05 சிறப்பு தொடர் சென்னையிலேருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:35 இசை மஞ்சரி, 8:45 ஆங்கில செய்திகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத சங்கீத நிகழ்ச்சியிலிருந்து டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.

0: மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் மாலை 6:10 இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடர்ந்து கேட்கலாம் மதுரதென்றல் தரும் திரை இசை கானங்கள். ஒருபட பாடல்களில் இன்று நாம் கேட்கவிருப்பது காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இதோ

ಬಾ ಓಂ ಮಾನಸ್.

0: தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24

0: மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்த வித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவிக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41, இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

0: 1366.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29,75,00,000 மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி

0: திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குனர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள், பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேர் தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
0: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75 கோடியே 41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ₹10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும், கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி

ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம்

திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் உயிர் உரங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி தேவராஜ் அவர்கள்.
3: தலைச்சத்து வந்து அதிகமாக நம்ம யூரியா காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறோம். இதற்கு ஆகும் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 10-15 ரூபாய் தான் ஒரு பொட்டலம். அது 200 கிராம் அசோஸ்பயர்லம் வந்து 15 ரூபாய் அளவுக்கு வந்து விற்கிது. அதனுடைய பயன் வந்து ரொம்ப அதிகம். இது விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். ரைசோபியம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாக்டீரியா. இது வந்து இந்த ரைசோபியம் அங்கிறது அதிகம் வந்து பயிர் வகை பயிர்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். ரைசோபியம் அப்படிங்கிறது விதை நேர்த்தியாகவும் பயன்படுத்துகிறார்கள். நேரடியாகவும் வயலில் வந்து அப்படியே விதைச்சிடலாம். அதாவது மக்கிய தொழுவுரத்தோட கலந்து வந்து இதை வந்து விதைக்கிடலாம். உயிர் உரங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் வந்து நமக்கு விவசாயனுடைய நண்பன் சொல்லக்கூடிய மண்புழு நிறைய இருக்கு, இதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. நெல்லுக்கு அசோஸ்பயர்லமும் ரைசோபியம் அப்படிங்கிறது பயிர் வகை பயிர்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துறோம். பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிறது அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த பயிருக்கு தான்

0: அப்படின்னு இல்லாமல் அனைத்து பயிர்களுக்கும் பாசுபோக்டீரியா வந்து பயன்படுத்தும் போது மகசூல் வந்து அதிகமாக பயன்படுகிறது. இதில் வந்து அசோலா அசிடோ ஃபேக்டர் தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உயிரகங்களை இதை பயன்படுத்துகிறோம். இது வந்து நெல்லுக்கு அதிகமாக அசோலா வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துல வந்து நம்ம தொட்டி மாதிரி வச்சு அதில் வந்து அசோலா வந்து அதான் வந்து மல்டிபிளை இனப்பெருக்கம் செய்து கொள்ளும். அசோலா அப்படிங்கிறது ஒரு தாவரம் தலைச்சத்து வந்து கிரகித்து பயிருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது கொடுக்கும்போது அதை நம்ம மகசூல் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். ஸோ உயிர் உரங்கள் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வேரில் அமர்ந்து கொண்டு கிரகித்து பயிருக்கு வந்து கொடுக்கிறது. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். சில விவசாயிகள் நம்ம பார்க்குறோம் வாங்கிட்டு உடனே அதை வந்து அப்படியே வந்து வச்சிடுறாங்க, அதை பயன்படுத்துறதே இல்லை. நீங்கள் அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் கூட இதை வந்து நீங்கள் ஒரு எருக்குழியில் கூட இதை வந்து நாங்கள் போட்டு வச்சிடலாம். ஸோ அது வந்து அதனுடைய இதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியா, இது வந்து ஒரு உயிர். இந்த உயிர் வந்து வேரில் அமர்ந்து கொண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து கிரகித்து கொடுக்கக்கூடிய ஒரே பணியை வந்து செஞ்சிகிட்ருக்கு. இந்த உயிரி வந்து நம்ம எல்லா பயிர்களையும் வந்து பயன்படுத்துங்க. ஸோ எல்லா பயிருக்கும் வந்து பயன்படுத்தும் போது மகசூல் வந்து அதிகமாக கண்டிப்பாக வந்து நம்ம மகசூல் வந்து எடுப்பதற்கு ஏதுவாகிறது. உயிர் உரங்கள் அப்படிங்கிறது அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா ரைசோபியம். ஸோ அசோலா பயன்படுத்துங்க, அசிடோ ஃபேக்டர் வந்து பயன்படுத்துங்க. எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தணும். நெல்லுக்கு மட்டும் கிடையாது, தனி பயிர்களாகட்டும் காய்கறி பயிர்கள் பழப்பயிர்கள் எல்லா பயிருக்குமே வந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது மகசூல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிது. அசோஸ் பயிரெலாம் வந்து நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் முறை வந்து அதிகம் வந்து மகசூல் வந்து எதில் அப்படின்னா நெல்லுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ரூட் டிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது வந்து வேரில் வந்து நல்லா நனைத்து நடும் பொழுது ஈஸியாக வந்து அதிகமாக வேருடைய வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும். தலைச்சத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த அளவு வந்து நம்ம குறைத்து கொள்ளலாம். யூரியா பயன்படுத்தினீங்கன்னா செலவு வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. விவசாயிகள் வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்துங்க.
1: இதுவரை உயிர் உரங்கள் குறித்த தகவல்களை வழங்கினார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி தேவராஜ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உழவர் உலகம்.

0: விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையம் பல விதங்களில் உதவி வருவது தெரிந்ததே. விவசாயிகளுக்கு பலவிதமான பயிற்சிகள் அளித்தும் பெற்ற பயிற்சியால் தொழில் முனைவோராக மாற வங்கி கடன் வாங்குவது முதல் பலவிதமான ஆலோசனைகளை அளித்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அளப்பரியது. விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கும் விளைபொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி கிடைக்காத சமயங்களில் பயன்படுத்தி கொள்ள பயிற்சிகள் கொடுத்து வருகின்றனர். விலை கிடைக்காத பொருள் விலை கூட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கும் பயிற்சி தரப்படுகின்றது. இதனால் விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு அதிகமாகின்றது. அதிலும் பெண் தொழில் முனைவோர் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பெருகி வர வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அதிகம் என்பது நாம் அறிந்ததே. இப்படி பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்த பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.
1: இந்தியாவில் 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்ணுறதுலேருந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சா தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்போ அரசு திட்டங்கள் வந்து இருக்குது நவீன முறையில் சந்தைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க. சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அரசு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து அதிகமான படித்த பெண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு போகிறதை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தணும், தன்னையும் வந்து தொழில் முனைவோராக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெண்கள் வந்து வர்றாங்க. ஈவன் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலையை விட்டு வந்த பெண்களே வந்து நிறைய வந்து இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பல்வேறு பெண்கள் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையுமே பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த தொழில் வளர்ச்சியில் வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய முன்னெடுத்து வர்றாங்க. பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தல் கூடம் வந்து இருக்குது. உணவு பதப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து இருக்குது. எடுத்தோடனே எல்லாரும் வந்து உடனே ட்ரைனிங் எடுத்துட்டு போய் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து பணம் வாங்கி தொழில் பண்ணுறதுன்றது மிக சிரமமான விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 6 ஆகும். ஸோ அப்போ அந்த 6 காலங்களில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் மையத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த 6 காலத்துக்குள்ளே அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கி அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 3 நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அதன் மூலமாக தொழில் வந்து கற்றுட்டு ஒரு 6 காலங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நிதியெல்லாம் வாங்கி இன்றைக்கி வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பயிர் தான் அதிகமாக விளையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த வளமான மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காயிலிருந்து, காப்பியிலிருந்து, மிளகுலேருந்து, பீட்ரூட், எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், மலைப்பயிர்கள், விவசாயத்துறையில் நெல்லாக இருக்கட்டும், சிறுதானியங்களாக இருக்கட்டும், ஸோ தோட்டக்கலை பயிர்கள் வந்து உங்களுக்கு திராட்சையாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், ஸோ பல்வேறு விதமான பயிர்கள் விளையக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேனி மாவட்டம். விளைய வைத்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சவாலாக மாறுது. ஒரு விவசாயிகளையும் நம்ம வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ தேனி மாவட்டத்தில் 1 ஸ்டிக் 1 ப்ராடக்ட், ஒரு

மாவட்டம் ஒரு விளைபொருள் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து வாழையை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ODOP வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் தேனி மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. PMFM சொல்லிட்டு திட்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணும்போது அவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். இதில் வந்து முக்கியமாக வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பச்சை வாழை தான் வந்து அதிகமாக சாகுபடி, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, G9 சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து அதிகமாக வந்து சாகுபடி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக விளைச்சல் வரும்போது மழைக்காலங்கள்லையும் விலை வந்து கம்மியாயிரும், இப்போ விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபகரமாக இருக்காது. அந்த வித நோக்கத்தில் தான் நம்ம வந்து அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து ஒரு தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கும் நம்ம பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ICR NRCB சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா வாழை சாகுபடியிலேருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கிடைக்கும். ஏன்னா பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடத்தி அவங்க வந்து அவங்களுடைய ட்ரையலே போட்டு விவசாயிகளுக்கு நல்ல வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பங்களை தான் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும் இல்லை அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது வந்து திருச்சியில் இருக்குது. இல்லை நான் வந்து வேறு மாவட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு KVK அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல் அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்க தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், எங்கே இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கா அப்படின்னு அந்த அலுவலர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு நீங்க நேர்லேயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாழையை பத்தி தேனி மாவட்டத்தை பத்தி ஒரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து மஸ்கட் ஹம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும் இந்த திராட்சையில. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமா விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். வருடம் ஃபுல்லாவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் ஃபுல்லா நம்ம எப்படி வாழையை வந்து சாகுபடி பண்றோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில நம்ம குறிப்பா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு மழை காலத்திலையும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள தருணங்கள்ல வந்து விவசாயிகளுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். ஸோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமா நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, NRCG அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே புனேவுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுநர் முகாமுக்கு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள் மட்டும் வழங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டுநர் முகாமும் நம்ம வந்து அழைத்து செல்வோம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் திராட்சையை வந்து பார்த்தீங்கன்னா 0 waste கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது எதுவுமே வேஸ்டே இல்லாதது. திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. திராட்சையில் வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ திராட்சை விதையை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையிலேருந்து மாத்திரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விதையிலேருந்து எண்ணெய் ரெடி பண்ணுறாங்க. ஸோ திராட்சை விதையும் தோல் இருக்குல்லையே அது வந்து நிறைய அந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திரா

0: திராட்சையோட அந்த பல்ப்பு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அந்த விதையையும் மேலே உள்ள தோலையும் வந்து வேஸ்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னா வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லேயோ இல்லை வந்து மின் உலர்த்தியிலையோ இல்லை சூரிய உலர்த்தியிலையோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்போ நிறையா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ரிச்சிட்டு கிரேப்ஸ் பொமேஸ் என்ரிச்சிட்டு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தால் இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கூட வந்து மாறிடும் விவசாயிகளுக்கு. அந்த அளவுக்கு எல்லா விதத்துலையுமே வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பாலை எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலாக காமனாக என்ன பண்ணுவோம் தூக்கி வந்து தூர தான் போடுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, உங்கள்கிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்லை சூரிய உலர்த்தி இருக்கா இதிலே வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பொரியலுக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ கீரைக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொமேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா இது வந்து டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காயிலேருந்து ஒரு தடவை பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காயில் நீங்கள் பால் எடுக்காமல் நீங்க காய வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ தேங்காயிலிருந்து ஒரு டைம் பால் எடுத்துட்டு நல்லா காய வச்சு காற்று புகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் ரெடி டு யூஸ் மாதிரி உடனடியா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்கு இங்கே ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து என்ன தொழில் பண்ணலாம், நமக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் ஐடியா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கும் வருவாங்க. பட் நம்மகிட்டயே நிறையா வளங்கள் இருக்குது, நம்மளை சுற்றியே நமக்கு எல்லாமே இருக்குது. ஒன்றே ஒன்று தான், மாற்றி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போகலாம்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள்.
0: தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 8 வட்டாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திலையுமே நம்ம வந்து ஒரு ஒரு உழவர் ஆர்வலர் குழு செயல்பட்டு வருகிறது. இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க FPO சொல்கிறாங்க இல்லையா, உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நிறுவனங்கள். அந்த மாதிரி வந்து இந்திய அரசு வந்து நிறைய விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நம்மளும் வந்து ஒரு FPO வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த FPO பேர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் ஒரு 300 பேரை வந்து சேர்த்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அவங்களுக்குன்னு நிறைய விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாற்றி அவங்களுக்கு இப்போ விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு விற்பனை அங்காடியையும் நம்ம தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூரில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த விற்பனை அங்காடி மூலமாக அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. ஸோ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு அவுட்லெட் ஒரு சேல்ஸ் அவுட்லெட் விற்பனை கூடமும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஆன்லைனில் விற்பனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய திறமையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கிட்டுருக்கோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், நீங்கள் என்ன தொழில்நுட்பங்கள்னாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தில் கிடைக்கும். திறன் மேம்பாடு பயிற்சி 1 நாள் பயிற்சி இருக்குது, 2 நாள் பயிற்சி இருக்குது, 4 நாள் பயிற்சி இருக்குது, 6 நாள் பயிற்சி இருக்குது, 15 நாள் பயிற்சி இருக்குது, 1 மாத பயிற்சி இருக்குது. விவசாயிகள் என்ன தேவை அறிந்து வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சிகள். மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் போடுறோம் அப்படின்னா 70% வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போவோம், செயல்முறை விளக்கமாக கொண்டு போவோம். 30% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்போம், ட்ரைனிங்காக லெக்சராக எடுப்போம் இல்லையா, விரிவாக்கமாக சொல்லி கொடுத்துருவோம். அவங்களை கண்டுணர்வு முகாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதித்த தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். முன்னாடியே செயல் விளக்கம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ஈஸியாக அந்த தொழில்களை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய பயிற்சிகள்லாம் வழங்குறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு சில பேத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து வீட்டிலே இருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம், பெண்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஒரு பெண்களுக்கும் மாறுபடும். அதை நோக்கி ஆன்லைனில் நிறையா பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ பயிற்சி பெற்றாச்சு, அடுத்து ஒரு பொருளை அதை எப்படி வந்து லேபிள் பண்ணுறது, அது எங்கே லைசன்ஸ் வாங்குறது, அதை எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அதை என்ன மாதிரியெல்லாம் பேக்கேஜிங் பண்ணலாம்.

அது எப்படி சந்தைப்படுத்துறது? ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். ஒரு உணவு பண்ணுறாங்க, அந்த உணவை நெடுநாட்களாக எப்படி வச்சுக்கிறதுக்கு, அப்போ அதுக்கு என்ன பாதுகாப்பான் போடணும், அந்த விஷயம், அந்த உணவை எப்போ வந்து பேக் பண்ணலாம், இதுக்கெல்லாம் தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாலுமே, எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த மாதாந்திர மீட்டிங் வந்து 20ஆம் தேதி நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சந்திப்பு கூட்டம் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு லைசன்ஸ் வேணும், இந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன விதமான பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து போடலாம், இல்லை நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு எனக்கு தொழில்நுட்பம் இருக்குது, இதை நான் வந்து ஒரு வங்கி கடன் பெற்று இதை வந்து நான் விரிவாக்க பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த வங்கியை தொடர்பு கொள்ளது, எந்த திட்டங்கள் இருக்குது, மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறேன், இதை வந்து இன்னும் எப்படி வந்து செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமாக நான் தயாரிக்கிறது, நான் வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கேன், இப்போ அசோலா வளர்க்கணும், இந்த அசோலாவை நான் எப்போ வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம், இதை வந்து நான் எப்படி விற்பனை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 வருஷம் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து நல்ல வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க வளர்ச்சி பாதைகளில் போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் கூடம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது அடைக்காக்கக்கூடியது. அதாவது ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் நம்மளுடைய பார்வையிலே இருந்து அவங்க ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணிடலாம், அந்த ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்துறதுக்கு கரெக்டான ப்ராடக்டாக இருக்கா, அது கெட்டு போகாமல் இருக்கா, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய 6 மாதம் நம்ம கண்காணிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தொழிலை விருத்தி பண்ணி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய நிறுவனம்னு நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம். வேளாண் அறிவியல் மையமானது பெண் தொழில் முனைவோருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்களும் எழலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல, யார் ஆர்வமாக வந்தாலுமே தொழில் முனைவோராக ஆக்குறதுக்கு வேளாண் அறிவியல் மையம் எப்போதுமே தயாராக இருக்குது. அதனால் நீங்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், இல்லை கிராமப்புற இளைஞராக இருக்கலாம், இல்லை நான் விவசாய நிலமே இல்லை, நான் வீட்டில் இருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், நானும் சாதனை புரியணும், நானும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை கற்று ஈஸியாக வந்து நீங்கள் நினைச்ச பாதைகளை காட்டிலும் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வேளாண் அறிவியல் மையத்துடைய பங்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கும்.

வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இது ஆராய்ச்சி பண்ண தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கும். ஆக்சுவலாக வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வந்து எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணவை வந்து ஆக்சுவலாக மூணு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து சக்தியை வழங்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், கொழுப்பு சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து நிறைந்தது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இது மூணுமே வந்து பாதுகாப்பான உணவுகள். ஏன் பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால தான் பழங்கள், காய்கறிகள், கீரைகளுக்கு வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா பெண்களுமே வந்து எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு பெண் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு நிறையா பேர்த்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் சரி, எல்லா விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது, நாமளும் வந்து நல்லா சாதனை புரியலாம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது, பல்வேறு

நிதிகள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக வழங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து தொழிலை வந்து கண்டிப்பாக திறம்பட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே எங்கிட்ட ஒரு 20 பேர் பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா 20 பேர்த்துக்கு நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்றா தான் வழங்கிட்டுருப்போம். ஸோ 20 பேருமே ஒரே ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமான்னா முடியாது. ஒன் ஆண்டர்பிரினர் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் ஒரு தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட், சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கணும், சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோருக்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து தேனி மாவட்டத்தில் அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கிடைக்காத ஒரு பொருளை வச்சு தொழில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இடுபொருள்கள் வாங்குறதுக்கும் வசதியாக இருக்கணும், தேவையான இடுபொருள்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ மேங்கோ அப்படின்னா அது சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசனில் தான் நம்ம மேங்கோ கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்லாம் மேங்கோ கிடைக்குமானா கிடைக்காது, மேபி ஆஃப் சீசனில் ரொம்ப ரேராக கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு மேங்கோ சீசன்லேருந்து கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிடைக்காத தருணங்களில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வருடம் ஃபுல்லாக பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நம்ம பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி உள்ள விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் போது நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளைச்சல்கள் இல்லாதப்ப நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கும், இல்லை பதப்படுத்தின உணவுப் பொருளை வச்சு நம்ம பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விலை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து விலையை வந்து கொடுக்குறோம். விலை கம்மியாக இருக்கக்கூடிய தருணங்களில் நம்ம அந்த தக்காளியை வந்து உலர வச்சோ தக்காளி பவுடரை வந்து பயன்படுத்திக்கலாம், இல்லை தக்காளி ஜாமா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா தக்காளி கெச்சப்பாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் பண்ணும்போது அதோடைய வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.

இதுவரை கேட்டது பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள். இனி வேளாண் தகவல்கள். வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். புதுசா வெளிவர்ற இலையோட தாள்லாம் உருக்குலைந்து இருக்கும். இந்த மாதிரி இலையில நடு நரம்பு திடமா இருக்கும். ஆனா இலை தாளெல்லாம் உருக்குலைந்து அதோட ஓரம்லாம் ரொம்ப பல்லு மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாச்சுன்னா புதுசா வெளிவர்ற இலையில நடு நரம்பு மட்டும்தான் இருக்கும், இலை தாள் இருக்காது. இந்த மாதிரி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா ஒளி சேர்க்கை குறைந்து வாழை மகசூல்ல 30% மகசூல் இழப்பு ஏற்படும். மேலும் தார் சுரக்கக்கூடிய தருணத்துல சுண்ணாம்பு சரிவர கிடைக்கலன்னா காயெல்லாம் நெடுக்கு வாக்குல வெடிக்கும், தாரோட விற்பனை தரம் குறையும். ஏன் இப்படி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல மணல் பாங்கான நிலம். இந்த மாதிரி மணல் பாங்கான நிலத்துல சுண்ணாம்பு பிடிமானம் குறைவா இருக்கும். மேலும் வடிகால் தண்ணியில சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியிலிருந்து எளிதா அடிச்சுட்டு போயிடும். மண்ணுல பிஹெச் அளவு 7 கீழே இருக்கிற பட்சத்துல மண்ணுல அமிலத்தன்மை தான் இருக்கும். அதனால மண்ணுல போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருக்காது. மண்ணுல அளவுக்கு அதிகமா பொட்டாஷ் சத்து போட்டாலும் வாழை மரத்துல சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். வேளாண் தகவல்கள் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், மீன் கழிவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீன் அமிலமானது அமினோ அமிலங்களையும் நைட்ரஜன் சக்தியையும் கொண்ட ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும்.

விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். அமைப்பில் உதவி ஈ. வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை

0: ஐந்தேகால் மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட 2வது பகுதியை இன்னைக்கு கேட்க போகிறோம். ஸோ நேற்று வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியாக தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓவர் திங்கிங் குறையும், ஸோ அப்போது மனசு ரொம்ப லேஸாகும், ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத சொன்னார். இப்போது யோகா மூலமா நமக்கு ஈஸியாக தூங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
4: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்ப்ரிட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணதா செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் குவெஸ்டின் பை யுவர் செல்ஃப். நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நடக்கும், இல்லை இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
5: ஆனால் கவலைப்பட்டோம், ஒன்றும் நடக்க போகிறது இல்லை.
4: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்றத நம்ம ஆராயறதுக்கு பதிலாக அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதுக்கு முடிஞ்சிடுச்சு சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவாக போகிறது இட் வில் கீப் யூ ஹெல்தி. ஸோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமாக லைக் எனிவே ஐம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்றைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சாக கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்போவே பேசணும், அப்போவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலாக வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷனில் இருக்கும், அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோடு நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹேபிச்சுவலாக மாறிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனால் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00 11:00 மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. நிறைய இதை பற்றி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணாயமா. ஸோ அந்த பிராணாயமாவில் பிராமரி பிராணாயாமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது, லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதில் சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வில் அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்துலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிளை இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக் ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகும், பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனை கொடுக்குது. ஸோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலேயே தூக்கம் வரணும்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன் இன்னும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால் முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்லை, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்லை அப்படின்னு அதை கடந்து வர்றதும் இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும், நம்மளுடைய 2 நாசிகள் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம், நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் காதுகளை மூடி மூச்சை வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் உம்ற சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் ப்ளெஷர். அது ஒரு 5 times நீங்கள் பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்கள் சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக அவ்வளோ அருமையான தூக்கத்தோடு நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல. இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண எனக்கு உடனே ரிசல்ட் வரணும்.

0: அப்படின்னாக்கா இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்கள் ரொம்ப நாளாக மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த நார்மல் ஃபிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலாக நான் ஒரு நாள் பண்ணேன், எனக்கு தூக்கம் வரலங்க. நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணுன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட் இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக், நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேயில் ரைட்டு தான் ப்ரிடாமினாக இருக்கணும். அப்போ இதை கரெக்ட் பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸாக பண்ணாலே போதும், அது உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மார்னிங் நமக்கு பவல் மூமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக, ஏன்னா இயற்கை மருத்துவத்தில் நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான். காலையில் எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாமல் முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதில் நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்குது, இதில் ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்குது. இந்த லாவெண்டர் ஆயிலை நம்ம அந்த தூங்குற அந்த ரூமில் ஜஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயினில் ஒரு சிடேட்டிவ் எஃபெக்டை கொண்டு வரும். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாமல் ஃபோனெல்லாம் கூட வேண்டாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயிலில் கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப், அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 badam 8 பூசணி விதை 1/2 spoon கெசகெசா. ஸோ ஒரு 21 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த ஃபிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 tumbler தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து குடிச்சிடலாம். நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான ட்ராங்குலைசர்ஸ் இருக்கு, இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதுலேயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போனோன்னா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் 2 விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோடய லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க, தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும், இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்டு, எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன் வந்து உங்கள் மைண்டை சர்ட்டன் வேல இதை பாரு, இதை சர்ட்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: ஸோ இதை வந்து சைக்காட்ரி வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்டமே நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளை வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள்

இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரூத்தாக சொல்ல மீது, உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் காட்ட மீது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரீசர்ச்சாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்தோம், நம்ம பசங்களையும் பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, எப்போவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம

0: எப்பவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கனா அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும்போது தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமாக இருக்காங்க, அந்த அப் அண்ட் டவுன், அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினோட அலைச்சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முழிச்சுட்டு இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ண முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இதுதான் நடக்குது. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்டில் யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ், லைக் எப்படி சொல்கிறதுனாக்கா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்கள் தான் ராஜாவாகவும் ராணியாகவும் தெரியணுமே தவிர, நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பேரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க கிட்டேயே நம்ம அந்த கம்பேரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸு. ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க ஃபுல் ஹோல் ப்ரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம், அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா, இப்போது இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன், ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதில் கூட ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டையும் விளையாடுங்க, இல்லை ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்கள் நடுவில் உட்காந்து விளையாடுங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. வித் இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்று, சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது தான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பேரிசன், நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தர் எக்ஸலண்டாக பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு இல்லை நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பேரிசன்.
2: ஸோ இப்போது இந்த விஷயங்கள் வந்து அந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை பற்றி பேசும்போது, ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளாக சொல்ல போனோம்னா. அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, திடீர்னு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்லை பேனிக் அட்டாக் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டாக அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை யோகாஸோ, லைக் டு காம் தெம் மைண்ட். ஸோ என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போது அந்த ஆங்ஸைட்டியோ இல்லை அந்த பேனிக் அட்டாக் வரும்போதோ இதை பண்ணால் ஓகே ஆகிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரீத்திங்கோ இல்லை வேற ஏதாவது யோகாஸோ இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக வேகஸ் நர்வ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவோம்.

0: என்னன்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்தை சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் தலைக்கீழாக நிற்கிறது, கையை தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே யோகா இருக்குது. சிம்பிளாக நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேராக உட்காரணும். எப்போவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கிறோம். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும். கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்க இட்ஸ் அம் இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸைல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென்எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீடாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராணமுத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது எனக்கு என்னென்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லலைன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த்துமே டிஸ்டர்ப். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே

0: மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 மினிட்ஸ் மேடம் சொன்ன மாதிரி டயாஃப்ராமேட்டிக் பிரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோட பேஷன்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a டே கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது. அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னா நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, தானியங்கி மண்டலத்தில் ரெண்டு சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ஆக்சிலேட்டர், அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இம்மீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அது ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத் அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்ல. அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜெர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நாம் சொல்லணும். அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத கேட்கும் இதுதான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டாக இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம். அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட எஃபெக்டில். அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரீசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலேயும் அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக் ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி, டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர், இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
0: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்ட மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸ்ல வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட்டு மெடிசன் தேவை. இந்த நான் சிவியரில் இருக்கிற மென்டல் இல்னஸில் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கலாம்.

0: அப்படிங்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளோட தூக்கம், பசி, இந்த மாதிரி விஷயங்கள். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயே டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும், ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு, இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
1: ஸோ எங்க கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, தி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எதனால, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால் இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃப்பை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷ்னல் வெல்பீயிங்கான சர் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ மேம்.
3: நேரம் இரவு 8:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
4: ஆகாஷ்வாணி மதுரை இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஷீரசாகர என தொடங்கும் மாயா மாலவ கௌளை ராகத்தில் அமைந்த பாடல் ஆதிதாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:30 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் உள்ள ரெட் சாலையிலிருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 சர்வதேச யோகா தின சிறப்பு உரை, வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மாநில செய்திகள், 8:40 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசாந்திர பாண்டியன் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா, உரை வழங்குபவர் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். 10 மணிக்கு தமிழ் செய்திகள், 10:10 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 10:15 எனக்கு பிடித்த பாடல், 10:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி பகுதி, 32 அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஐசர் வாசி அவர்கள். 10:40 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு நிகழ்ச்சி செய்திச் சுருக்கம், 11:02 அரசின் 12 ஆண்டுகால நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு நிகழ்ச்சி தொடர், தொடர்ந்து கேட்கலாம் மதுரதென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கணிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டடப் பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு நாடகம் அன்புள்ள அக்கா வானொலி நாடகம். ஐந்து மணிக்கு குட்டீஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், சேத்துப்பாட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் தடாகை வாதம் தெருக்கூத்து, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓட்ரா டிராட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை. ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:55 சேவை செய்திகள், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:10 இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 கிரிக்கெட் ஆட்டத்தின் நிறைவில் எனது இன்றைய ஒளிபரப்பு நிறைவாகும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.

0: was losing one wicket. India Meteorological Department has issued a red color warning for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim for tomorrow. The Met Department has predicted heavy to very heavy rainfall over Assam and Meghalaya for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.